சர்வங் திராணங் சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் முக்தா ரிசாவல் சாந்தத்துவ பிரசாது நமோ நர்க்கநாசே சதைவங் பிரகாசே நங்கங் சரூபே பங்கங் பெபுதே.